பாணம் ஹரத்தே ஆவஹ ஹரத்தே ஆவஹ துதி சே ஜன ஜொகமஹ சுகவாசி சே முக்கத் பய ஜன ஹர தியாயாதி தென் தூட்டி ஜமகி ஃபாசி